0: 哦,你這都沒做了。啊,對。哦,上了,滿足重歲普通康給,原則給蒼媽,剛沒去開始送過去,可是的。哦,對對對。嗯。堂頭連接,我做海天重歲普通康的配吧,可是學武藝。連接給,別進西運都考不起。 俺最不中看不过错，因一家那这个人，一年没给把这些对，其他是陪伴么多，啥是陪伴做不的，你把都信不过谁。俺最不中看不过错，刚接家那这个人，一年大概给几个这些个月不到，苦用些，几个这些个月还过不过谁。俺最不中看不过错，老来家那这个人，一年，一个人对几个月的。
1: 信不过谁？俺最对不过谁？天气重大，警察今年这个人，一年三百的大瓦克在德国吧，大瓦克在牛个通过月吧，大瓦克在南面到西个月吧，这不得个月吧，信不过谁？俺最对不过谁？不买个可这是中个月吧？将买个个秋天子，仓个这是几个月吧？张诺贝正子可这是多个月吧？信不过谁？俺最不中看个不过谁？ ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ
0: yub chi shi. Bogu tsui tibra ngombo dan chogu shi la, shimna nindu bion da chugu ulu saya di dan chogu shi. Kanda bogu tsui gabu chun taga jib shi. Gui gu yu diyo ngan tsui, kong tsui chengshi tongbu ji lab chogu shi. Kanda kong tsui di chugu nyongso di shim che chogu shi.
1: Ha ha ha.

0: chalung chagu su la yang che si jingar su ne ta hu la tu
1: ro di ta hu ti ge zu che li ye na xia zu xia mo da xing ma de ni ye che se xiao ni ya ni bu zhen ya me che li ye na ye che mo se xiao
2: ni mo xiu da xi
1: che ka li be ku de che lo che le zhuo de me ne ne ge da xia yo ru ba lo che lu ge ye jia ka zhe ga a ya xi la bu zhan zhe da de da
2: 雅俊斯嘛到最高的就女人没下的现在一次敢吃个大把钱撸一次是吧呀撸一次是吧呀这边拿碎的雅俊的你让谁要要没拿碎些文章局不是也没碎可不是看人老大姐姐看人老大看人老大姐文章里你让谁的莫拉冲撒我有些做的马上嘛
1: 就是读书人故意撒你也学牛嘛这是不是啊你让谁的给不住用啊可是谁吧罗杰撒给不住用啊是有都给他抢别这个钱你给他别的你他应该擦不是这刚才就要送撒这么起来阿杰人嘛这
3: Yeah.

0: kira pigri samsam chwa
1: nga yong de ni
2: Quantum tube tun so gi chot chim shao la ma shwe.
3: Quantum de.
1: Do pie da.
2: Tong to cha jing gi tim ji shung lu ki wa do.
3: Wo shi xie sai de wa.
0: Zhuo.
2: Ya zhuo.
0: Gu xiao fa lang, quan gu di gan zu xu ze chim ji le de gan ge, wo zhe de dui yin, da jian na.
4: 咱们的一道进嘴来对抗给侧面当下大说。一道说你心不语，进嘴喊了个连回去再提的，学过也会有马戏。俺做进嘴连做了聪明，你算不到了就要是。进嘴喊了，俺唐国的是什么女的？俺这边那水果是，是吧？给钱了。嘿嘿嘿嘿，早是想不晓得该算不他个人，你也得呢，也能算嘴吧？难大有马的生病。
0: 陈水不进我呢，来过一卷的，还想开钱不是？一年，天外开钱的，米大吃瓦做鸭的是的。陈水不喊了，第一天了，抢么子？哈哈，今天你给听这么说的？我陈水不是叫罗女婿拉出去，娘昨天这就，听我到他们的，咱们来过一卷子也找不着不去，这么多天在家，弄这也不穷的么就是。
4: 一年年可对了，去哪子中国皮肤糖果用不着。中国陈皮皮小军呢，人你的，来过军大也会有去，等到制作连里卡达，这我要做的。俺做连里的呢，地广了呢，怎么忙着了？连个老卡些金牛院长，恐怕会找我做亚的，给钱不用心个月。这把眼睛啦，
5: 知道，年年三了，俺从你的来九千呢，来个月。
6: But why is it important this relationship with our circles?
0: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ 那最近的连贯虚拟虚拟卡机的印度哦卡萨方月连年卡萨第做的逻辑卡斯的主要模式是吧他这